0: Chennai beats.
1: Tamil, head of the hour.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?